மலபார் 89.6 FM கம்யூனிட்டி ரேடியோ அயலூர் மட்டன்னூர். இது மலபாரின் மதுரஸ்வரம், மதுரஸ்வரத்தில் தியா தனேஷ். நமக்கு ஒருபாடு பாட்டுகள் பாடி தந்தோம். இனியும் பாட்டுகள் ஆளுடைய கையில் உண்டு இல்லே, ஏதாண்டு அடுத்ததாயிட்டு